அவ்வைக்கிட்ட வருவரியா தேனுவா துப்புரங்க துப்புரங்க தேனுவா துப்புரங்க துப்புரங்க தேனுவா துப்புரங்க துப்புரங்க தெத்தோரோ தெத்தோரோ மையவைக்கி தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ ஏ கொக்கோ.